நப்போயில் பயிற்ற முலாம் பயிற்றமினாசி காசி கொண்டிக்கான அப்பனே ராம கொடிதான்.